0: அக்காவிலாவின் பாந்தர் பாய்
1: FM
2: ருகுனட ராஜராட்டட சிங்கடகலட www.livefm.lk

0: இந்தியாவின் ஹார்கேட்ட மோதி அட்டாய்
1: விசாய்
2: மகரகமட ஹோமாகமட www.livefm.lk

0: ஓகே.
1: நேட்டவின சிந்து அஹனாத்ரே ஹித சனசன சிந்து ஹன்னத் ஒப கேமதினம் www.livefm.lk சைட் கடகிகின் கலாசிக் ரேடியோ சிலக் கரான் கலாசிக் ரேடியோ திசவன ரெந்துனு ஹதவதே ஸ்பர்ஷய ஒப ஆதரே கரண கலாசிக் ரேடியோ ரேடியோ கார்டன் டியூனின் ரேடியோ FM என ஆப் ஹரஹா வகேம தவத் வெப் அடவி கணனாவக் கொசே ஸ்ரவணய கலஹகி.

0: லங்கா விழாவின் சவ சுத்துனாய் www.livefm.lk
1: ஹித பீனவன ராச Live FM.

0: சாலி வந்துட்டு ஹாம்பர்கர்ல ஹாம்பர்கர் பூ சாலி மாலங்காய்
1: தென் லங்கா விழாவின் ராத்திரி ஆட்டாய்
2: லைவ் எஃப்எம் டாட் எல்கே
3: பழு போடுவே தம்பளோ எத்தி கொரா அன்னகத்தா பேட்டோம் இயக்கினா சூடி பெட்டியா.